0: Lui sembo kham sam.
1: Kham sam la.
0: Nong chen han shu na.
1: O ji ge song si ge ye la.
0: Ne se a ji ge sang la se ba ke nei na.
1: O ge chu sum ne ge ge ye la.
0: Ne se li chen nan chi ji xu be qiang zi dong den xi be song xie di so pe yi na.
1: Se sa ju be xiang gu zhen de ni ni ye la.
0: Ne se.
1: Kong ge nang mi chang mal bi ni ye la.
0: Na.
1: Ji ne
0: 食堂都是白人过去到进病院了。Yes, sir.
2: 修订家伙了。龙三的人也提点起，娘不念里在哪里呢？点着两个你给我来领解了，持续学松些，卡糖不的呢？点没点在那堂，这点穷了，给大南北强子东点是被松些的了。西北有在里在南修南天气，龙之先着人呢？西北三家也属于被抢了糖，西北在陆地那边被得穷了。
0: 这个能力能力别你们给不了他，如果去送能力别，阿就给上了。这个能送些的如果去接，那可能就龙池先着他，赶紧老二接了，别难送了。老，他能行，我能去。口音去，地位去接的先拿手难看看，查找去小白村镇那么推荐那许久嘛些，学员男孩是牛困难的，果然应该去用香客，但这来人香客松些的里钱。